0: மைக்கு ரொம்ப பாடுறேன்.
1: Ánimo, con la mejor música. Aires del campo. Paisaje.